ஆலயம் நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் பெருமையுடன் வழங்கும் வாராந்த அலைவரிசையில் உங்களை மகிழ்விக்க வருகிறது ஆலயம். எங்கள் நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.

0: நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் வழங்கும் ஆலயம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் பக்தி பாடல்கள், கோயில் சங்க அறிவிப்புகள் மற்றும் தினசரி தியானம், இராமாயணம் போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
1: Mohiwana kue ki te kōrero Māori. Taringa is a bilingual program produced by Te Wānanga o Aotearoa, exploring a range of concepts in English and Te Reo Māori. You can hear Taringa on 104.6 Planet FM every Friday at 3:50 p.m. And to catch up on more episodes or to find out more about the program, visit Te Wānanga o Aotearoa website, twoa.ac.nz, and search Taringa. Nā ko tahi tātou. Let's learn together.

நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் வழங்கும் ஆலயம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் பக்தி பாடல்கள், கோயில் சங்க அறிவிப்புகள் மற்றும் தினசரி தியானம், ராமாயணம் போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்க

0: ජන්ම භූමි එක්සත් ශ්‍රී ලංකා සංගමයෙන් ලෝපුරා විසිරී සිටින ශ්‍රී ලාංකික අසන්නන්ගේ රසවින්දනය සඳහා මව්බිමේ කාලීන මෙන්ම ඓතිහාසික තොරතුරු රසබර ගීතත් ගුවන්විදුලි නාට්‍ය සහ වෙනත් විශේෂාංගත් රැගෙන ප්ලැනට් FM 104.6 ගුවන් තරංග ඔස්සේ සෑම බදාදාකම රාත්‍රී 8:15ට ගුවන්විදුලි සුවන රසමාංජුසාව දැන් ඔබට සතියක් මුළුල්ලේම www.planetaudio.org.nz වෙබ් අඩවිය හරහා මීට සවන් දිය හැකි. ප්ලැනට් FM 104.6 ඔස්සේ සෑම බදාදාකම රාත්‍රී 8:15ට එක්සත් ශ්‍රී ලංකා සංගමය අනුග්‍රහයෙන් ජන්මභූමි
1: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
2: நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் FM 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
1: நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்,
2: சிந்தனை செய்திகள்,
1: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
2: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
1: சிறுவர் நிகழ்ச்சிகள்
2: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
1: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: மாலை 7:35 மணி. கலை இலக்கிய பட்டத்தினர் வழங்கும் சங்கநாதம் ஒலிபரப்பல். செய்திகள், சமூக நிகழ்வுகள், கருத்து பகிர்வு, ரம்மியமான பாடல்கள் உள்ளிட்ட பல்ஸ்பை அம்சங்கள் வானொலிகளின் ஊடாக தமிழ்ந்து வருகின்றன. வாரந்தோறும் எமது ஒலிபரப்பை தவறாது கேளுங்கள். கேட்பதோடு நின்று விடாமல் பிறருக்கும் எடுத்துச் செல்லுங்கள்.
1: Our place.
2: It's our ditaan hai.
3: Aur ek hai Tayfarm.
1: Our place, Auckland. Good weather, good people, and I like it. I love weather here. Not too much hot and not too much cold.
4: I love the fact that I'm in the center of a very, very busy city and there's all these amazing parks. I can enjoy solitude in the center of a city with 1.something million people.
5: I do like Auckland because of the business, and also I like the weather over here and I like the people.
6: Every community is living very peacefully and friendly. This I like.
7: On air, online, on mobile. planetaudio.org.nz. The Community Connection.

0: இன்று மே மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை 2026ஆம் ஆண்டு. நிகழ்ச்சியிலே இன்று மலமே 1 முதலில் இடம்பெறுவது இன்றைய திருக்குறள். திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் மேனாள் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
1: வணக்கம் சார். வணக்கம் நேயர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் இடன் அறிதல் என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்ப. நெடும் புனருள் வெல்லும் முதலை அடும் புனலின் நீங்கின் அதனை பெற. நெடும் புனருள் வெல்லும் முதலை அடும் புனலின் நீங்கின் அதனை பெற. இக்குறட்பாவின் பொருளை நோக்கலாம். முதலை தன் வாழ் இடமாகிய ஆழ நீர் நிலையுள் யானை உட்பட பிற உயிரிகளை எல்லாம் வென்றுவிடும். அந்த நீர்நிலையினின்று நீங்கின் அதனிலும் வலிமை குன்றிய உயிரிகளும் அதனை வென்றுவிடும் என விளக்கம் தருகின்றனர். முதலை ஒரு ஈருடக வாழ் உயிரினம் எனச் சொல்லப்படுகின்றது. ஆனாலும் அதற்கு நிலத்தில் எளிதாக இயங்கக்கூடிய வலிமையான கால்கள் இன்மையால் தரையில் பலம் குன்றியதாகவே காணப்படும். பகைவரை வெல்லும் நாட்டு தலைவருக்கு பகைவருக்கு சாதகமில்லாத இடத்தினை தேர்வு செய்து போரிடின் வெற்றி பெற முடியும். இடம் மாறிச் சென்றால் தோல்வி ஒருவர். பகைவருக்கு ஊற்றமில்லாத இடம் சென்று பொறுக என குறிப்பிடுகின்றார் தேவநேய பாவாணர் அவர்கள். யானையை சலந்தனில் இழுத்த அக்கரா பூனையை கரிதனில் பிடிக்கப் போகுமோ என விவேக சிந்தாமணி பாடல் வரிகள் குறிப்பிடுகின்றன. எவ்வளவு வலிமை உடையவராக இருந்தாலும் ஏற்ற சூழ்நிலையில்தான் வெற்றி பெற முடியும். அவரவர் இடத்தில் இருந்தால் வலிமையுடன் செயற்பட முடியும். தன் ஊர்க்கு யானை அயலூர்க்கு பூனை என்னும் பழமொழி உண்டல்லவா? எல்லோரும் தம் நிலத்து வலியர் என்னும் கருத்தினை விளக்குகின்றது இக்குறள். எமது அன்றாட முயற்சிகளுக்கும் இக்கருத்து பொருத்தமாக அமையும் எனலாம். நெடும் புனலுள் வெல்லும் முதலை அடும் புனலின் நீங்கின் அதனை பெற. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.
0: உலக தொழிலாளர்களே, ஒன்று சேருங்கள் என்ற கோஷத்தோடு உலக தொழிலாள மக்கள் எவ்வாறு சுரண்டப்படுகிறார்கள் என்பதை ஆக்கப்பூர்வமாக ஆராய்ச்சிகள் மூலம் பல்வேறு கருத்துக்களை சமூகத்திலே விதைத்து ஒரு புரட்சிகர சிந்தனையை மக்கள் மனதிலே ஏற்படுத்தியவர்தான் கார்ல் மார்க்ஸ். அவருடைய பிறந்த தினம் மே மாதம் 5ஆம் தேதி. இலங்கை போன்ற ஆசிய நாடுகளிலே அவர் பிறந்த தினமான மே 5ஐ மே தினம் தொழிலாளர் தினம் என்ற வகையிலே சிறப்பாக அரசியல் பிரமுக கட்சிகளும் மற்றும் தொழிலாளர் இயக்கங்களும் சிறப்பான முறையிலே நினைவு கொண்டு வருகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இந்த கார்ல் மார்க்ஸினுடைய பிறந்த தினத்தை நினைவு கூறும் முகமாக அவர் தொடர்பான சிறப்பான கருத்துக்களோடு நிகழ்ச்சியினூடாக வான் அலைகளினூடாக இணைந்திருப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு லீனப்பூ அருள்தாசன் அவர்கள்.
2: விதைத்தவர் உறங்கலாம், விதைகள் உறங்குவதில்லை. உலக தொழிலாளர்களே, ஒன்று கூடுங்கள். இழப்பதற்கு அடிமை சங்கிலியை தவிர உங்களிடம் ஏதும் இல்லை என்று கூறியவர் கார்ல் மார்க்ஸ் அவர்கள். கார்ல் மார்க்ஸின் காலம் என்பது உழைக்கும் பாட்டாளிகள் வர்க்கமானது முதலாளி வர்க்கத்தால் தொடர்ச்சியாக சுரண்டப்பட்டு கொண்டே இருந்த ஓர் இருண்ட காலம். இது தற்போது வரை இருக்கிறதென்பதை தாண்டி அந்த காலகட்டத்தில் உழைப்பாளி உயிர் வாழ்வதற்காக மட்டுமே அவர்களுக்கு சொற்ப பணம் கூலியாக வழங்கப்பட்டு அந்த சொற்ப கூலிக்கும் பிரதிபலன் என்ற பெயரில் அதிகப்படியான உழைப்பு பலியாக திரும்ப பெறப்பட்டு வந்தது. இவ்வாறு சுரண்டப்பட்டு தொழிலாளிகள் ஏலும்பும் தோலுமாக உருமாறி இருந்தனர். பெருவாரியான உழைப்பாளிகள் தங்களின் வாழ்க்கையை முதலாளிகளின் வர்க்கத்திற்காகவே தொலைத்திருந்தார்கள். சோகம் என்னவெனில் அவர்கள் தொலைத்தது அவர்களுக்கே தெரியவில்லை. ஒரு உழைக்கும் குடும்பத்தில் மகன் பிறந்தால் நமக்கு இன்னும் ஒரு உழைப்பாளி கிடைத்துவிட்டான் என்ற நினைக்கும் அளவுக்கான நிலை இருந்தது. கூட்டி கழித்து பாரு, கணக்கு சரியாக வரும் என்று கூறி தொழிலாளர்களை வாஞ்சித்து வந்த முதலாளி வர்க்கத்தின் தப்பான ஒரு கணக்கை அங்கிருந்த ஒரு புத்திசாலி மாணவன் கண்டுபிடிக்க முனைந்தான். அதற்காக உழைப்பாளிகளின் உலக வரலாற்றை ஆய்வு செய்ய தொடங்கி

நான் அந்த மாணவன். உலகம் தோன்றிய காலம் முதல் இப்பொழுது வரையிலான அனைத்து மாற்றங்களுக்கும் மனிதனின் உழைப்பே காரணமாக இருக்கிறது என்பதை ஆதாரபூர்வமாக நிரூபித்தும் காட்டினான் அவன். இதை அறிந்த உழைப்பாளிகள் விழித்துக் கொள்ள ஆரம்பித்தனர். உழைப்பினால் கிடைத்த லாபத்தை தொழிலாளர்களுடன் முதலாளிகள் சமமாக பங்கிட்டுக் கொள்ளும் வரை பேதங்கள் ஏதும் இல்லை. அதுபோக மீதும் இருந்த உபரி பணமானது மீண்டும் மூலதனமாக மட்டுமே ஆக்கப்படும் போதுதான் அங்கு முதலாளிகளின் வர்க்கங்கள் உருவாகின்றன என்று கூறி ஒட்டுமொத்த முதலாளித்துவ அதிகார வரலாற்றின் முடிச்சுக்களை அவள்தான் அந்த மாணவன். அவன்தான் மாமேதை கார்ல் மார்க்ஸ். 1818 மே 5 ஜெர்மனியில் பிறந்தவர் கார்ல் மார்க்ஸ். தந்தை ஹைன்ரிச் மார்க்ஸ் ஒரு வழக்கறிஞர். பெற்றோருக்கு மத நம்பிக்கை அதிகம் இருந்தாலும் கார்ல் மார்க்ஸுக்கு மதங்களின் மேல் அவ்வளவு ஈடுபாடு இல்லை. மாறாக இம்மானுவேல் காந்த், வோல்டேர் ஆகிய தத்துவ ஞானிகளின் தத்துவங்களால் ஈர்க்கப்பட்டார். தனது 17 வான் பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்றார் கார்ல் மார்க்ஸ். அப்பொழுதே பொது உடைமை கொள்கையுடன் இருந்த கார்ல் மார்க்ஸ் சோசியலிச துண்டறிக்கை வெளியிட்டதை கண்டித்து பல்கலைக்கழகம் அவரை வெளியேற்றியது. 1941 தனது பட்டப்படிப்பை பெர்லின் பல்கலைக்கழகத்தில் முடிக்கின்றார். இவரின் அரசியல் சாணக்கியத்தை கண்ட ஜெர்மனிய அரசு 1844 இவரை லண்டனுக்கு நாடு கடத்தியது. சில காலம் இதழியல் துறையில் இருந்தவர் முனைவர் பட்டம் பெற்ற பிறகு கோலோன் நகரில் இரனிசு சைத்துங்கு என்னும் இதழின் ஆசிரியராக சில காலம் பணியாற்றினார். உங்களிடம் ஆரிவொளி இருந்தால் காட்டுங்கள், அந்த தெய்வத்தில் மற்றவர்கள் மெழுகுவர்த்தியாக ஏற்றிக்கொள்ளட்டும். யானையின் பலமானது யானைக்கு தெரியாது, பாகனுக்குத்தான் தெரியும். அதே போல தொழிலாளியின் பலமானது அவனுக்கு தெரியாததால் அவன் முதலாளியை தெய்வமாக வணங்குகிறான். இன்றும் கூட தொழிலாளர்களின் நலன் என்றால் கார்ல் மார்க்ஸின் கொள்கைகளும் சித்தாந்தங்களுமே முன்வந்து நிற்கும். அதனாலேயே மாமேதை மார்க்ஸ் 1000 சிறந்த சிந்தனையாளர் என அறியப்படுகின்றார் என்றால் அது மிகையாகாது.

0: நிகழ்ச்சியிலே அடுத்து தொடர்வது.
1: நியூசிலாந்து வாழ் தமிழ் மக்களுக்கு எனது இனிய வணக்கங்கள். முத்தமிழ் ஓசை வானொலி ஊடாக உங்களுடன் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா. தமிழக தேர்தலும் சினிமா அரசியலும் நடந்து முடிந்த தமிழக தேர்தல் முடிவுகளை வெறுமனே தனித்து பார்க்கக்கூடாது, அதை நேபாளம் மற்றும் இலங்கையின் பின்னணியில் பார்க்க வேண்டும். இந்த மூன்று நிகழ்வுகளிலும் இளைஞர்களின் வாக்குகள் நீண்டகாலமாக இருந்து வந்த அரசியல் கட்டமைப்பை முற்றிலுமாக மாற்றி அமைத்தன. இந்த தேர்தல் களங்களில் கருத்துக்களை உருவாக்குவதிலும் மாற்றுவதிலும் சமூக ஊடகங்கள் பெரும் பங்கு வகித்துள்ளன. அதே சமயம் மரபுசார் ஊடகங்கள் பழைய பாணியிலான கொள்கை சார்ந்த விவாதங்களையே கடைபிடித்தன. இருப்பினும் இந்த மூன்று நாடுகளின் தேர்தல் முடிவுகள் மாற்றத்திற்காக வாக்களித்த இளைஞர்களுடைய நம்பிக்கைகளை பிரதிபலித்தன. நேபாளம் மற்றும் இலங்கையை உதாரணமாக கொண்டால், பழைய தலைமுறையின் வெளியேற்றம் என்பது கட்டாயம் ஒரு நடக்க வேண்டிய விஷயம்தான் என்று மக்களால் தீர்மானிக்கப்பட்டு வாக்களித்துள்ளதை வெளிப்படையாக காணலாம். தமிழக அரசியலில் பல தசாப்தங்களாக இரண்டு பெரிய திராவிட கட்சிகளே மையமாக இயங்கிக் கொண்டிருந்தன. ஆனால் சமீப காலங்களில் இந்த நிலையை சவால் செய்யும் புதிய அரசியல் சக்திகள் உருவாகும் சூழல் உருவாகியுள்ளது. அந்த வகையில் நடிகர் விஜய் அரசியலுக்கு நுழைந்ததன் பின்னர் விஜய் அலை என்ற சொல்லாக்கம் அரசியல் மற்றும் சமூக வட்டாரங்களில் பரவலாக பேசப்பட்டது. விஜய் வரும் நடிகராக மட்டுமல்லாமல் தனது திரைப்படங்கள் மற்றும் பொதுக்கூட்டங்களின் மூலம் சமூக பிரச்சனை குறித்து கருத்து தெரிவித்து வந்தவர். குறிப்பாக இளைஞரிடம் அவருக்கு உள்ள செல்வாக்கு மிக அதிகம். இதன் காரணமாகவே அவர் அரசியல் கட்சியை தொடங்கியதும் ஒரு புதிய எதிர்பார்ப்பு உருவானது. ரசிகர் மன்றங்கள் அரசியல் அமைப்பாக மாற்றும் முயற்சி விஜய் அலை உருவாக முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இந்த அலைக்கு முக்கிய ஆதாரம் இளைஞர்கள் மற்றும் முதல் முறையாக வாக்களிக்க வருபவர்களே. அவர்கள் பாரம்பரிய அரசியல் கட்சியின் மீது கொண்டுள்ள அதிருப்தி, மாற்றத்திற்கான ஆவல் ஆகிய விஜய்க்கு சாதகமாக அமைந்துள்ளது. அதுவே தேர்தலின் வெற்றி போக்கையும் தீர்மானித்துள்ளது. மேலும் சமூக ஊடகங்கள் விஜயின் ஆதரவு பெறுவதாக இருப்பதும் இந்த அலை வேகமாக பெற உதவுவதையும் மறக்க முடியாது. தமிழக அரசியலில் சினிமாவின் தாக்கம் என்பது இந்திய அரசியல் வரலாற்றிலே தனித்துவமான ஒரு நிகழ்வாகும். சினிமா என்பது வெறும் பொழுதுபோக்கு ஊடகம் மட்டுமல்ல, அது சமூக கருத்துக்களை உருவாக்கும், அரசியல் சிந்தனைகளை பரப்பும் மற்றும் பொதுமக்களின் மனநிலையை மாற்றும் சக்தி வாய்ந்த கருவியாக வளர்ந்துள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் சினிமாவும் அரசியலும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து அரசியல் கலாச்சாரத்தின் முக்கிய அங்கமாக மாறியுள்ளது. இந்த தொடர்பின் ஆரம்பத்தை புரிந்து கொள்ள திராவிட இயக்கத்தின் வளர்ச்சியை கவனிக்க வேண்டியது அவசியம். திராவிட இயக்கம் சமூக நீதி, சாதி ஒழிப்பு, மொழி அடையாளம் போன்ற கருத்துக்களை முன்னிறுத்தி இயக்கமாகும். இந்த இயக்கத்தின் தலைவர் முக்கியமானவர்கள் சி என் அண்ணாதுரை மற்றும் எம் கருணாநிதி அவர்கள் சினிமாவை ஒரு சக்தி வாய்ந்த பிரச்சார கருவியாக பயன்படுத்தினர். அண்ணாதுரை எழுதிய திரைக்கதைகள் மற்றும் கருணாநிதியின் வசனங்கள் சமூக மாற்றத்துக்கான கருத்துக்களை மக்களிடம் எளிதாக கொண்டு சென்றன. திரைப்படங்கள் மூலம் சாதி ஏற்பு, சமத்துவம், தமிழர் பெருமை போன்ற எண்ணங்கள் பரவலாக பரவின. சினிமா மற்றும் அரசியல் இணைப்பு இவ்வளவு வலுவாக உருவாக காரணம் திரைப்படங்கள் பொதுமக்களிடம் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் தன்மை கொண்டது. குறிப்பாக 1950s to 1970s எழுத்தறிவு குறைவாக இருந்த காலத்தில் திரைப்படங்கள் மக்களுக்கு ஒரு முக்கிய தகவல் ஊடகமாக இருந்தன. அந்த காலகட்டத்தில் கதாநாயகர்கள் நீதிக்காக போராடும் வீரர்களாகவும் ஏழைகளின் குரலாகவும் காட்டப்பட்டனர். இதன் மூலம் மக்கள் அந்த கதாநாயகர்கள் நிஜ வாழ்க்கை தலைவராக கருத தொடங்கினர். இந்த நிலைமை மிக சிறப்பாக பயன்படுத்தியவர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஆவார். அவர் நடித்த திரைப்படங்கள் அவர் எப்போதும் ஏழைகளுக்கு உதவும் நேர்மையான தியாகமான மனிதராகவே காட்டப்பட்டார். இந்த திரைப்பட படிவம் அவரின் அரசியல் வாழ்க்கையில் பெரும் ஆதரவாக அமைந்தது. மக்கள் அவர் ஒரு நடிகராக மட்டுமல்ல ஒரு நம்பிக்கைக்குரிய தலைவராக கண்டனர். இதன் விளைவாக அவர் தமிழகத்தில் முதல்வராக உயர்ந்தார். இது சினிமா மூலம் உருவான பிரபலத்தை கொண்டு அரசியல் அதிகாரத்தை அடைந்த முக்கியமான எடுத்துக்காட்டாகும். எம்ஜிஆருக்கு பின்பு ஜெயலலிதா அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர். அவருக்கு பின்பாக சிவாஜி கணேசன் பல காலங்களில் அரசியலுக்கு வந்தாலும் அவர்கள் வெற்றி பெறவில்லை. அதன் பின்னர் கேப்டன் விஜயகாந்த், கமல்ஹாசன், ரஜினிகாந்த் போன்றோரும்

மூலமாக அரசியலுக்கு வர முயன்றும் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை என்பது உதாரணமாகும். ஆனாலும் விஜய் போன்ற இன்றைய நடிகர்களும் எதிர்கால அரசியல் வெற்றியை சாத்தியமாக்கி உள்ளனர். விஜயின் வெற்றிக்கு பின்னர் தமிழக ஆட்சியின் எதிர்காலத்தை தேசிய கட்சியில் எவ்வாறு வடிவமைக்கும் என்று உறுதியாக தெரியவில்லை. பீகார் மாநில தேர்தலின் தொடக்கத்தில்